சஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடுகிடு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத திமித்த தங்கிடு தத்தம்.